சில்லா கே பாதரூபிந்தோத்தியா கியா முனி அண்ணா முன்சாங் தாமவாயே ஓத்தலூ இந்தியபிலிய பைய கிளிய கிளிய பக்கா தசிய நங்கா கித்தாயே.

ஊத்தாருங்க கிடப்பு ஒன்னாகின்றே ஆயுவ புலன் பகரீர தஞ்சாண்ட லிங்கோத் லிங்கோத் அஞ்சேலவத் புண்டன் முத்தன் பரங் தம்பி உண்டவப் பத்தி தங்குவப் சரங் லம்பாங் பஜாபரே புவன் திபுவன் சேலுவன் தொகே உடேரிச்சாரமீ.